0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ன்டி புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
2: இன் அசோசியேஷன் வித்
1: தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி. கால் 800-786 வாட்ஸ்அப் 7404-50555 or visit bima.com.qa.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ின்டி புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்
2: in association with
1: third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: 7FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Sunoh 91.7 FM
1: in association with Nestle.